மந்த மத்தியனா தோரிசோ நின்னா மைமா சரணா ஜய ஜய நந்தன பார்வதி தனயா விக்னக.

0: ஹலோ,
1: கணக்கா?
0: ஓகே, ஹாடி சார்.
1: நம்ம அது பக்தா சிரியாவாஸ்திதா.
0: ஓகே ஹாடி.
1: சிவ சிவ என்பது பயமில்ல, சிவ சிவ எந்தர பயமில்ல, சிவநாமக்கு சாட்டி பேரில்ல, சிவநாமக்கு சாட்டி பேரில்ல, சிவபக்தருகே நடக்காவில்ல, சிவபக்தருகே நடக்காவில்ல, ஜென்ம ஜென்மலு நீனே அல்ல, சிவ சிவ எந்தர பயமில்ல, சிவநாமக்கு சாட்டி பேரில்ல, அன்னதானவா தொலைய திரு, நானும் நன்னது என்னதிரு, அன்னதானவா தொலைய திரு, நானும் நன்னது என்னதிரு. தன்யவாத கணக்கா.
0: ஓகே, தன்யவாதங்களு சார் கரே மாடிதக்கி.
1: தன்யவாதங்களு.
0: எஸ், முரளிதர் அவரு கரே மாடிதரு. ಹಾಗೇಗ ಇನ್ನೊಂದು ಕರೆ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ಅವರನ್ನ ಮಾತಾಡಿಸೋಣ. ಹಲೋ ಹಲೋ, ನಮಸ್ತೆ
2: ರಕ್ಷಿತಾ.
0: ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಕುಸುಮಾ ಮ್ಯಾಮ್, ಹೇಗಿದ್ದೀರಾ?
2: ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ರಕ್ಷಿತಾ, ನೀವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ?
0: ನಾನ್ ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ತಿಂಡಿ ಆಯ್ತಾ ಮ್ಯಾಮ್?
2: ಇವತ್ತು ಗೋಧಿ ಕಡುಬು, ತುಪ್ಪ, ಮೆಂತೆ ಚಟ್ನಿ.
0: ಓಹೋ, ಸೂಪರ್.
2: ನಿಮ್ದು ಸ್ಪೆಷಲ್?
0: ನಮ್ದು ಇವತ್ತು ಇಡ್ಲಿ.
2: ವೆರಿ ಗುಡ್. ನಾನು ಶಾರದೆ ಹಾಡ್ತೀನಿ.
0: ಓಕೆ.
2: ಕಣ್ಣು ತುಂಬಾ